0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரி ஓபிலாஷி சை பால்
3: சித்ரசீமலை புடு உப்பேன சித்ரன் கோசம் ஜாவே தலி பாடினா இப்பாட்ட வினண்டி